அட்டினு ராணி நீ ஜெய் ஜெய் ஜெய் கழவர் ராஜன் சை சை சை அட்டினு ராணி நீ ஜெய் ஜெய் ஜெய் கழவர் ராஜன் சை